0: 99.9.
1: ஆகட்டுகுண்டம் ஓ பட்டு படதாம். ரேடியோ சிறுபி,
0: ரேடியோ சிறுபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சாஸ் அமெரிக்காலோ தெலுங்கு.